0: என்ன கணக்கு பண்ணேண்டா.
1: நாடினப்பம் நாட்டார்கொப்பம்
2: விஷால் ஆப்டிகல்ஸ், மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம், லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் சமீபம் புலமன் கொட்டாரக்கரா.
3: ஃபேஷனும் ட்ரெண்டும் இனி சொப்னமல்ல, நீங்களுடைய ஃபேஷன் சொப்னங்கள் இனி மிதமாய விலையில் பாவனா ஃபேஷன் அண்ட் ரீடெயில் கொட்டாரக்கரா. பாவனா, ஏ கம்ப்ளீட் ஃபேஷன் டெஸ்டினேஷன்.
4: Pere Pardons Gold and Diamonds, Manufacturers and Wholesalers, Nedumangad, Neyatunkara, Kotarakara, Karunagapalli.

0: பாப்பம்
1: விஷால் ஆப்டிகல்ஸ், மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம், லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் சமீபம் புலமன் கொட்டாரக்கரா,
2: 40 வருஷத்தை விஸ்வஸ்த பாரம்பரியமாய் நியூ பத்மா டெக்ஸ்டைல்ஸ், லேடிஸ் வேர், கிட்ஸ் வேர், மென்ஸ் வேர், வெட்டிங் வேர்ஸ் தொடங்கி அத்துக்கிரன் கலெக்ஷன்ஸ் ஒன் சேகரம், நியூ பத்மா டெக்ஸ்டைல்ஸ் ஓப்போசிட் டு கேஎம்கே ஹாஸ்பிட்டல் குன்னிக்கோட்.
3: 25 ஒன்னு நமக்கு அடிச்சாலோ, 100 ஏதെങ്കിലും ஒன்னு கிட்டாலும் மதி.
4: எந்த பத்தி
3: அறிஞ்சிலே நந்தன ஜி மார்ட் லக்கா லக்காயில் பம்பர் சம்மானமாய் நறுக்கெடுப்பிலூடെ 25 பலினோ காரக கூடாது 100 எல்இடி டிவிகள், 100 கோல்ட் காயின்கள், 100 சில்வர் காயின்கள், 100 வாஷிங் மெஷினுகள் എന്നിങ്ങനെ കോടിക്കണക്കിന് രൂപയുടെ സമ്മാനങ്ങളും ഓഫറുകളും, ഒപ്പം ഏറ്റവും കുറഞ്ഞ വിലയുമായി പ്രൈസ് ചലഞ്ചും.
5: ഗോപുനന്ദിലെ ജിമാർ, MC റോഡ് കുന്നക്കര പെട്രോൾ പമ്പിന് സമീപം കൊട്ടാരക്കര.

0: ആശ്രയ FM 90 നാടിനൊപ്പം നാട്ടാർക്കൊപ്പം.
1: தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன

தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தரகடதி தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தரகடதி தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தக்கிட்டத்தையும் தத்தி